0: தமிழகம் செய்திகள் மிக பல்வேறு நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: நடைபெறும் இந்த முத்தமிழ் ஓசை வானொலி நிகழ்ச்சியை பிளானட் ஆடியோ

0: கிழமையை தோறும் காலை 7:15 மணி முதல் வானலைகளின் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி மூத்தமிழ் ஓசையை சீவுபடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகள் வாழ இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஜூலை மாதம் 18 சனிக்கிழமை 2026 ஆண்டு நிகழ்ச்சியிலே என்றும் வழமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேலாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
1: வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் மெய்யுணர்தல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு பயத்தின் வானம் நனியதுடைத்து. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு பயத்தின் வானம் நனியதுடைத்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். ஐயத்திலிருந்து நீங்கி தெளிவு பெற்ற மெய் அறிவாளருக்கு வானம் மிகவும் அண்மையானதும் உறுதியானதுமாகும் என புலியூர் கேசியன் விளக்கம் தருகின்றார். வாழ்வில் உண்மையான நிலையான மெய்ப்பொருள் எது என்று நோக்கி தன்னுள் எழும் சந்தேகங்களை ஆராய்ந்து அதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்ள மெய்ப்பொருள் கண்ட சான்றோர்களுடன் உரையாடி தெளிவு பெறுவது சிறப்பானதாகும். எதையும் அறிந்து கொள்ள முயலும் போது ஐயம், திரிபு, தெளிதல் என்னும் மூன்று நிலைகள் நிகழும். ஐயம் என்பது சந்தேகம், திரிவு என்பது ஒன்றை இன்னொன்றாக நினைப்பது, சந்தேகம் இல்லாது மாட்டி தவறாக புரிந்து கொள்வது. பாம்பா கயிறா என்று சந்தேகம் கொள்வது ஐயம், பாம்பை கயிறு என்று கொள்வது திரிவு. அறிவு அவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றது. ஐயமும் நீங்கி திரிவும் நீங்கி தெளிவு பெற்றோர் மெய்ப்பொருளை உணர்ந்தோர் யாவர் என கருத்துரை தருகின்றனர். ஐயம் திரிபுற கற்றல் சிறப்பு என்போர் ஆன்றோர். எந்த ஒரு விடயத்திலும் சந்தேகம் கொள்ளாமல் மெய்யான தெளிவு பெற்றவர்களுக்கு அவர்கள் வாழும் பூமியை காட்டிலும் அடையக்கூடிய பேரின்பம் மிக அருகில் உள்ளது என குறிப்பிடுகின்றனர். ஐயத்தை நீங்கி தெளிந்தார்க்கு வயத்தின் வானம் நனியதுடைத்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இந்த வாரம் தென்னிந்திய தமிழ் திரைப்பட துறையிலே ஏறக்குறைய 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடிய பிரபல பின்னணி பாடகி ஜானகி அவர்களுடைய மறைவு இடம்பெற்றிருக்கின்றது. அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை வான் அலைகளினூடாக வந்து சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீலப்பு அருள்தாசன் அவர்கள்.
2: இசை குயில் என்று மொத்த தென்னிந்திய திரை உலகமும் கொண்டாடும் பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி ஆந்திர மாநிலத்தில் 1938 ஏப்ரல் 23 பிறந்தார். கடந்த 12 தனது 88 வயதில் கர்நாடக மாநிலம் மைசூரில் காலமானார். சிறு வயதிலேயே இசையில் ஆர்வம் இருந்ததால் நாதசுர மேதை பைடிசாமியிடம் முறையாக இசை பயிற்சியை பெற்று அகில இந்திய வானொலி 1956 பாட்டு போட்டி ஒன்றை நடத்திய போது அதில் கலந்து கொண்டு அப்போதைய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத்திடம் பரிசு பெற்றார். 1957 டி சரபதி ராவ் இசையில் விதியின் விளையாட்டு என்ற படத்தில் பெண் என் ஆசை பாழானது என்பதுதான் இவர் பாடிய முதல் பாட்டு. அதை அடுத்து ஒரு தெலுங்கு படத்தில் பாடகர் கண்டசாலாவுடன் இணைந்து பாடும் வாய்ப்பை பெற்றார். அறிமுகமான முதல் வருடத்திலேயே 6 100 பாடல்களை பாடி சாதனையை புரிந்தார். ஜானகியின் வாழ்க்கையில் கொஞ்சம் சலங்கை திரைப்படம் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. எஸ்எம் சுப்பையா நாடு இசையில் காரைக்குறிச்சி அருணாசலத்தின் நாதஸ்வர இசையோடு இணைந்து இந்த படத்திற்காக இவர் பாடிய சிங்கார வேலனே தேவா என்ற பாடல் மிகவும் பிரபலமடைந்தது. இசை தட்டு விற்பனையில் சாதனை படைத்த அந்த பாடலை தொடர்ந்து ஜானகிக்கு பரவலாக வாய்ப்புகள் வந்தாலும் தமிழில் அவரை இறுதி காலத்தில்

புகழின் உச்சிக்கு எடுத்து சென்ற படம் இளையராஜா இசையில் அன்னக்கிளி திரைப்படத்தில் அவருடைய பாடிய பாடல்கள் தான். அந்த படத்திற்காக இவர் பாடிய எல்லா பாடல்களுமே பிரபலம் அடைந்தது. ஆயினும் அன்னக்கிளி உன்னை தேடுதே என்ற பாடல் அவருக்கு தனியொரு அடையாளத்தை புதிய தலைமுறைக்கு பெற்று தந்தது. 17 மொழிகளில் பாடிய பாடகி என்ற பெருமை பெற்றவர். பெரும்பாலான தென்னிந்திய இசை அமைப்பாளர்களின் இசையிலும் பிரபலம் பெற்ற பல பின்னணி பாடகர்களுடனும் இணைந்து பாடியுள்ளார். பாடலில் பொதிந்துள்ள உணர்ச்சி மற்றும் நடிகைகளுக்கு ஏற்ற வகையில் குரலை மாற்றி பாடக்கூடியவர். குழந்தை குரலில் பாடுவதிலும் வல்லவராக ஜானகி அம்மா விளங்கினார். ஒரு தெலுங்கு படத்திற்கு இசையமைத்துள்ளார். 1976 இசைஞானி இளையராஜாவின் வருகைக்கு பின் பெண் குரலாக ஒலித்த பாடல்களில் எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்த பாடல்கள் கணிசமாக இருந்த போதும், அதற்கு முன் எமது இளமை கால நினைவலைகளை மீட்டும் போது பி சுஷீலாவின் குரலில் ஒலித்த பெண் குரல் பாடல்களே கணிசமாக அமைந்தன. இவ்வேளையில் 60களிலும் 70களின் ஆரம்பத்திலும் ஜானகி அம்மா பாடிய நெஞ்சோடு நின்ற சில பாடல்களை நோக்குவோம். அவளுக்கென்று ஒரு மனம் படப்பாடல், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், உன்னை உள்ளம் எங்கும் அள்ளி தெளித்தேன். மென் குரலோன் என அறியப்பட்ட பாடகர் பி வி ஸ்ரீனிவாசன் பாடிய இரு குரல் இசை இலங்கை வானொலி புகழ் பாடல்கள் ரசிகர்கள் மனதை விட்டு இலகுவில் நீங்காமல் என்றும் நிலைத்திருப்பதை நாங்கள் அறிவோம். தென்னன் கீற்று ஊஞ்சலிலே, தென்றலில் ஈந்திடும் சோலையிலே, இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். எந்த பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா, பொன்னின் பேன் சிறு பூவென் பேன், பூஜைக்கு வந்த மலரேவா, பொதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல்.

0: இளம் புன்னகையில் பி வி ஸ்ரீனிவாஸ் இஸ் ஜானகி ஒன்றிணைந்த குரலில் ஒலித்து மனதை கொள்ளை கொன்ற பாடல். அழகுக்கும் மலருக்கும் ஜாதி இல்லை, நெஞ்சில் ஆசைக்கும் உறவுக்கும் வீரக்குறளோன் டி எம் சவுந்தரராஜனுடன் பாடிய புகழ்பெற்ற காலத்து வந்த பாடல்கள். சின்னன் சிறிய வண்ணப்பறவை எண்ணத்தை சொல்லுதையா, என்னை முதன் முதலாக பார்க்கும் போது என்ன நினைத்தாய், காதலின் பொன் வீதியில் காதலன் பண்பாடினான் நீல நிறம், வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம். ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் 40,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள ஜானகி அம்மா சிறந்த பாடகிக்கான தேசிய விருது மற்றும் மாநில விருதுகள் பலவற்றை வென்றவர். இலங்கையில் 1992 இவருக்கு ஞான கான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1913 மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவித்தது. மிகவும் தாமதமாக கிடைக்கும் கௌரவம் என்று கூறி அதை ஏற்க மறுத்துவிட்டார். பிறந்தது ஆந்திரா எனினும் தமிழகத்தை தன் கலையின் பிறந்த வீடாக கொண்டு தலைமுறைகள் தாண்டிய கலைஞராக தனது தடத்தை பதிய வைத்தவர். பல்வேறு உயரிய விருதுகள் என பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர் எனினும் நெற்றியில் வட்ட பொட்டுடன் கழுத்தை மூடிய சட்டைகள் அணிந்து எளிய கைத்தறி சேலைகள் என எவ்வித வந்தாவுமின்றி எளிமையும் சிகரமாக இறுதி வரை வாழ்ந்தவர். உடல் நல குறைவு காரணமாக மைசூரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்தும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிர் பிரிந்தது. சமீபத்தில் இவரது ஒரே ஒரு மகன் மறைந்ததும் குறிப்பிடத்தக்கது. அவர் பாடிய தாலாட்டு பாடல்களால் கண் அயர்ந்தோம், சோக பாடல்களால் இதயம் நனைந்தோம், இளமையான துள்ளல் பாடல்களால் உற்சாகமானோம். இந்த கானக்குயிலின் புகழ் பாடல்களால் நிரம்பும் காற்றுள்ளவரை திரை இசை வரலாற்றில் மட்டுமல்ல நமது மனங்களிலும் அழியாமல் நிலைத்திருக்கும். நன்றி.
1: ஜானகியின் இளமை கலந்த குரலில் ஓர் பாடல். ஆர் பார்த்தசாரதி இசையில் கவிஞர் வாலியின் கற்பனை வரிகளில் ஜானகியோடு இணைந்து ஒலிக்கும் ஆண் குரல் கே.ஜே. ஜேசுதாஸ்.

0: நிகழ்ச்சியிலே தொடர்வது.
1: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாணி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. சிறையிலும் வாடாத கருப்பு மலர், ஆப்பிரிக்க வானில் ஒடிந்த கரன் சூரியன், நெல்சன் மண்டேலா எனும் மானுடன். ஜூலை 18 நெல்சன் மண்டேலாவின் பிறந்த தினத்தையொட்டி இந்த ஆக்கம் ஒளிபரப்பாகிறது. முதல் உலக போர் முடிவுக்கு வந்த 1918 ஜூலை 18 இந்த உலகிற்கு தனது அழுகுரலை பதிவு செய்தது ஒரு குழந்தை. பிறக்கும் போது எல்லா குழந்தைகளுக்கும் எழுப்பும் சாதாரண அழுகுரல் என்பதால் அது வியப்பதற்கில்லை. ஆனால் அந்த குரல்தான் பின் நாட்களில் தென்னாவிற்கன் சரித்திரம் படுத்த உரிமை குரலாக ஓங்கி ஒழித்த நெல்சன் மண்டேலின் குரல் என பின்னரே தெரிந்தது. அணுத்துகள் ஒன்றுக்கு அவரது பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவர் பௌதிக விஞ்ஞானி அல்ல. வெள்ளையரின் தலைநான பிரிட்டனின் தலைநகர் லண்டனில் அவருக்கு சிலை வைத்துள்ளார். ஆனால் அவர் வெள்ளையர் அல்லர், கருப்பர். வெள்ளை நிறவுரைக்கு பரம வாயிரி. எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் அவருக்கு சிறப்பு பட்டங்களை வழங்கி தம்மை சிறப்பித்துக் கொள்கின்றன.

0: ஆனார். அவர் போராட்டமே என வாழ்க்கை என்று பறைசாற்றி விடுதலை போர் வீரர் என்ற நிகரலா பட்டத்தை தமதாக்கி கொண்டவர். உலகின் பல்வேறு நகரங்கள் அவருக்கு சிறப்பு குடியுரிமை வழங்கியுள்ளன. ஆனால் அவரது தாய்நாட்டில் எந்த உரிமையும் அவருக்கு இருக்கவில்லை. உலகம் எத்தனையோ தெருக்களுக்கு அவரது பெயரை சூட்டியிருக்கிறார்கள். ஆனால் அவர் சுதந்திரம் அடைந்த தென்னாப்பிரிக்க தெருக்களில் நடக்காத சிறையில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருந்தார். தென்னாப்பிரிக்க மக்களின் அன்பு தலைவர் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகளாக 1989 வரை சிறையில் கைதியாய் இருந்தார். தென்னாப்பிரிக்க வெள்ளை நிலவரி அரசு அவரை இவ்வளவு நீண்ட காலம் சிறையில் அடைத்து வைத்தது புரிந்துள்ள சாதனை அதுதான். நெல்சன் மண்டேலா என்பது தென்னாப்பிரிக்க மக்களது தேசிய விடுதலை போராட்டத்தின் மறுபேராகிவிட்டது. அவரது மக்கள் அவருக்கு சூட்டில் அபிமான பேர் சிறையிலும் வாடாத கருப்பு மலர். ஆண்டுகள் பல ஆன பின்பும் வாடாமல் போராட்டமான வீசிக்கொண்டிருக்கும் ஒரு கருப்பு மலர் சிறையிலும் வாடாத கருப்பு மலராக என்றும் மிளந்து கொண்டே இருக்கின்றது. மண்டேலாவின் முழு பெயர் நெல்சன் ரோலிஹாலா மண்டேலா. 1918 ஜூலை 18 தென்னாப்பிரிக்க டிரான்ஸ்கை பகுதியில் அம்தெட்டா எனும் ஊரில் கோசா பழங்குடியின தெம்பு அரச குடும்பத்தில் அவர் பிறந்தவர். அவர் 9 வயதில் தன் தந்தை இழந்த அந்த சிறுவன் ஆடுமைத்துக் கொண்டே படிக்கிறான். சோசோ பழங்குடியின மக்களைச் சேர்ந்த அந்த சிறுவன் தான் அவன் குடும்பத்திலேயே முதன்முறையில் பள்ளிக்கு சென்றான். ஒரு கையில் ஆடுமைக்கும் குச்சி, இன்னொரு கையில் படிக்கும் பாடப்புத்தம் என பள்ளி பருத்துவத்தை கடந்தவனால் அவனது கல்லூரி பருவத்தை எளிதாக கடக்க முடியவில்லை. காரணம், புறச்சூழல் அவனுக்கு விருது பாடத்தை வழியே கற்றுக் கொடுத்தது. அது நிறவறி கொண்ட வெள்ளையர்களால் பூர்வகுடி கருப்பின மக்களுக்கு நடத்தப்பட்ட அடிமை பாடம். தென்னாப்பிரிக்க கருப்பின மக்களின் விடுதலை போராட்டம் நீண்ட நெடுங்காலமாக நடைபெற்றது. கருப்பின மக்களின் உரிமை அடக்கப்பட்டு அடிமலாக நடத்தப்படும் மிக கேவல நிலையை நீக்கி 1912 ஜனவரி 8 ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் உதித்தது. இதன் பயனாக கருப்பின மக்களின் விடுதலை போராட்டம் உத்வேகமானது. பல 100 ஆண்டுகளாக அடிமலாக வாழ்ந்த கருப்பின மக்கள் புதிய விடுதலை நோக்கிய பாதைக்கு வலிசமைத்த ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசுக்கு முழுமையான ஆதரவை வழங்கினார். நிறைவேற்று மக்களின் போராட்டம் முனைப்படைந்தது. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் முக்கிய தலைவராக விளங்கிய நெல்சன் மண்டேலா மக்கள் மத்தியில் பிரபலமானார். எதிரில் கூட நெல்சன் மண்டேலாவை மதித்தனர். அன்பால் எதிரையும் சாதிக்கக்கூடிய மகத்தான மக்கள் தலைவராக மண்டேலா மாறினார். நிறவரி அரசு நெல்சன் மண்டேலாவை அழிப்பதால் கருப்பின மக்கள் விடுதலை போராட்டத்தை அழிக்கலாம் என எண்ணியது. தேச விரோத வழக்கில் நெல்சன் மண்டேலாவை மாற்றிய அரசு குற்றவாளி கூண்டில் வைத்து விடுதலை போராட்டத்தை பேரம் பேசியது. ஆயினும் சிறையின் பெரும்பாலான காலத்தை அவர் ராபின் தீவில் சிறிய சிறை அறையில் கழித்தார். இன ஒதுக்கல் அரசின் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டு 27 ஆண்டுகளாக இருட்டு சிறைக்குள்ளேயே தன் மக்களின் விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார். நான் இனவரியை நல்ல இனவரியை அடியோடு வருப்போன் இனவரி கற்பிடம் தான் அது அநாகரிகமானது அறவழுக்கத்தக்கது. இத்தனை அன்று சிறை வாசத்தின் பின்னரும் தன் சுயநலத்துக்காக தேச விடுதலை போராட்டத்தை நெல்சன் மண்டேலா கைவிடவில்லை. எதற்கும் அஞ்சாத புரட்சி சிங்கமாய் நிறவரி அரசு எதிர்த்தார். குற்றவாளி கூண்டில் நடத்தப்பட்ட நெல்சன் மண்டேலா அரசுக்காக போர்க்கணை தொடுத்தார். 1990 அவருக்கு விடுதலைக்கு பிறகு அமைதியான முறையில் புதிய தென்னாப்பிரிக்க குடியரசு மலர்ந்தது. மண்டேலா உலகின் அதிகம் மதிக்கப்படும் தலைவர் ஒருவராக விளங்கினார். மண்டேலா இனவரி ஆட்சியில் ஊருக்கிடந்த தென்னாப்பிரிக்க மக்களால் முன்னிற்கு இட்டுச் சென்றவர். அமைதியான போராளியாக, ஆயுத போராட்ட தலைவனாக, தேசத்துறக குற்றம் செய்யப்பட்டுவிட்ட குற்றவாளியாக 27 ஆண்டுகள் சிறையில் வாடி பின்னர் விடுதலையாகி குடியரசுத் தலைவராக, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவராக இவரின் அரசியல் பயணம் தொடர்ந்தது. ஜூன் 2008 பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மீண்டும் உங்களுடன் வானொலியில் சந்திக்கும் முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
1: அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற நிதிஷ்ட மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்கும் அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகுடல் வருகின்ற ஆகஸ்ட் 8 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையிடம் இருந்து கிடைத்திருக்கின்ற அறிவித்தல், ஆண்டு இறுதி தேர்வு, ஆண்டு இறுதி தமிழ் மொழி தேர்வு தற்பொழுது லண்டன் கேம்பிரிட்ஜ் மாதிரியை பின்பற்றி நியூசிலாந்து கல்வித்தர நிலைகளுக்கு ஏற்ப பிரித்தானிய தமிழ் தேர்வு சபை ஆதரவுடன் நடத்தப்படுகிறது.

தேர்வு வெலிங்டன், ஹாமில்டன், ஆக்லாந்து ஆகிய இடங்களில் நடைபெறும். மாணவர்கள் பின்வரும் நான்கு திறன்களை தேர்வு எழுதுவார்கள். எழுத்து தேர்வு, வாசிப்பு திறன், பேச்சு திறன், கேட்டறிதல் திறன். மேலும் பிரிட்டிஷ் தமிழ் தேர்வு சபை மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பல்வேறு பதக்கங்களையும் வழங்குகின்றது. இத்தேர்வுக்கான விண்ணப்பங்கள்

0: இன்றைய திருமந்திரம் 887 பாடல். ஆமே பொன்னம்பலம், அற்புதம் ஆனந்தம், ஆமே திருக்கூத்து அனவரத் தாண்டவம், ஆமே பிரளயமாகும் அத்தாண்டவம், ஆமே சங்காரத்து அரு தாண்டவங்களே. ஆஹா, ஆம், ஈசன் உரையும் பொன்னம்பலம், அற்புதம் ஆனந்தம் என்பது உண்மைதான். ஆம், ஈசனின் திருக்கூத்தும் தாண்டவமும் உண்மைதான். ஆமாம், அந்த கூத்தே பிரளயமாகவும் மீண்டும் பிரபஞ்சம் உயிர்ப்பிக்கவும் செய்கின்றது என்பதும் உண்மைதான். ஆம், அனைத்து பிரபஞ்ச செயலுக்கும் ஈசனின் அருமையான தாண்டவமே காரணமாக இருக்கின்றது என்பது உண்மையே.
1: வணக்கம் அன்பர்களே, நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு மாத இறுதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி அளவில் நவகிரக சாந்தி ஹோமம், கலச பூஜை, அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறும். அன்பர்களே, இந்த பூசையில் கலந்து கொண்டு நவகிரகத்தின் தியான பலன்களை பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். சூரியனை தியானம் செய்தால் செல்வம், கீர்த்தி, ஆயுள் ஆகியன உண்டாகும். சந்திரனை தியானம் செய்தால் உடல் நலம், நட்பு ஆகியவற்றை பலப்படுத்தலாம். செவ்வாயை நோக்கி தியானம் செய்தால் மன வலிமையும் வெற்றியையும் அழி

கொடுக்கும். புதனோ செல்வம் வெற்றியை கொடுக்கும். வியாழனை தியானம் செய்தால் புகழும் மேன்மையும் அறிவும் கொடுக்கும். வெள்ளி தியானம் செய்தால் உடல் நலம் மன அமைதி ஆகியவற்றை அளிக்கும். சனியை தியானம் செய்தால் நீண்ட ஆயுள் உயர் புகழ் அளிக்கும். ராகுவையும் கேதுவையும் தியானித்தால் எல்லா வளங்களும் பெறலாம். எனவே அன்பர்களே, நமது திருக்கோவிலில் நடைபெறும் இறுதி சனிக்கிழமை நவகிரக ஹோமத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்க கால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள், பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.

இன்றைய நாயன்மார் வரிசையில் நாம் காண இருப்பவர் கலிய நாயனார். எழுத்தறியும் பெருமான் எழுந்தருளியிருப்பது திருவெற்றியூர். தொண்டை நாட்டில் உள்ள பாடல் பெற்று தலமது. நெடுவீதிகளும் மாளிகைகளுமாக சிறந்த தோற்றமுடைய பேரூராக அது விளங்கியது. ஆங்காங்கே உள்ள மண்டபங்களில் எப்பொழுதும் திருப்பதிக இசை நிலவும். அணியரங்குகளில் மகளிர் ஆடல் பயில்வார்கள். அங்குள்ள மாடங்களில் இடைவிடாமல் அடியவர்களுக்கு உணவு அருந்திக் கொண்டிருப்பார்கள். கடற்கரையை அடுத்துள்ளது திருவெற்றியூர். கடற்கரையில் நிலவு பறந்தது போல் மணற்பரப்பு விரிந்து கிடக்கும். புன்னை, புலிநகக் கொன்றை, தாழை ஆகிய நெய்தல் நில மலர்களின் மனமும், மாதவி, செண்பகம், செருந்தி ஆகிய பிற மலர்களின் மனமும் இணைந்து வீசும். இறைவன் திருக்கோவிலில் பல வகை வாத்தியங்கள் எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருக்கும். கடலின் ஒலியும் இடைவிடாமல் கேட்கும். அந்த நகரில் சக்கரபாடி தெரு என்று ஒரு தெரு உண்டு. அங்கே எண்ணெய் வணிகர் பலர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்குள் கலியனார் என்பவர் ஒருவர். செல்வம் நிறைந்த குடியில் பிறந்தவர் அவர். பொருட்செல்வத்தோடு இறைவனின் ஆழ்ந்த அன்பு வைத்திருக்கும் ஒழுகும் பண்பு செல்வத்தையும் அவர் பெற்றிருந்தார். இறைவன் திருக்கோவிலில் தம்மால் செய்வதற்குரிய திருத்தொண்டு இன்னதென்று தேர்ந்து ஒற்றியூருடைய பெருமாள் ஆலயத்தில் உள்ளேயும் வெளியேயும் வரிசை வரிசையாக விளக்குகளை வைத்து ஏற்றி இன்புற்றார். இரவும் பகலும் இடைவிடாமல் திருவிளக்கு பணியை அவர் செய்து வந்தார். பல ஏவலர்களை வைத்தும் தாமே நேரில் இருந்தும் இந்த திருப்பணி முட்டாமல் நடைபெறும்படி செய்து வந்தார் கலியனார். இறைவன் செய்த சோதனையால் அவரிடம் இருந்த செல்வம் வர வர கரைந்தும் வந்தது. தாமாக எள்ளாட்டி எண்ணெய் எடுத்து ஆலயத்தில் விளக்கு வைக்கும் திருப்பணி தொடர்ந்து நடைபெறுவது அரிதாயிற்று. அவர் பிறரிடம் எண்ணெய் வாங்கி விற்று அதில் கிடைக்கும் லாபத்திற்கு வரும் எண்ணெயை கொண்டு விளக்கேற்றி வந்தார். நாளடைவில் இந்த பிழைப்பிலும் முற்றுப்பாடு உண்டாயிற்று. செக்கு ஓட்டும் ஏவலாளாக வேலை செய்து கூலி பெற்று தம் திருத்தொண்டை செய்து வந்தார். அதன் பின்பு அந்த கூலி வேலையும் அவருக்கு கிடைக்கவில்லை. அவரை விட திறம்பட வேலை செய்யும் மக்கள் பலர் வந்தார்கள். செல்வத்திலே வளர்ந்த அவரால் அவர்களைப் போல வேலை செய்ய இயலவில்லை. அதிலின் கூலி வேலை கூட அவருக்கு கிடைக்கவில்லை. வேறு வகை ஒன்றும் காணாராகி தம்மிடம் உள்ள பண்டங்களை ஒவ்வொன்றாக விற்று எண்ணெய் வாங்கி திருவிளக்கு எரித்தார். பண்டங்கள் இல்லையாகவே கடைசியாக தம்முடைய வீட்டை விற்று சில நாட்கள் தம் தொண்டை நிறுத்தாமல் நடத்தினார். வீட்டை விற்ற பொருள் எத்தனை நாள்தான் வரும்? யாரோ ஒருவன் பரிகாசமாக இனிமேல் பெண்டாட்டியை வைத்துத்தான் விற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டே போனது அவர் காதில் விழுந்தது. அவன் பரிகாசமாக சொல்லுகின்றான் என்று கூட அவர் நினைக்கவில்லை. இறைவனே தமக்கு வழிகாட்டுகின்றான் என்று எண்ணிக்கொண்டார். ஹரிச்சந்திரன் தன் மனைவியை விற்கவில்லையா? எல்லாம் அறிந்த தர்மபுத்திரர் தம் மனைவியை சூதாட்டத்தில் பணயமாக வைக்கவில்லையா? ஆகவே தாமும் தம் மனைவியை விற்கலாம் என்று துணிந்தார் அவர். இறைவனுடைய திருத்தொண்டை ஒன்றையே அவர் தம் வாழ்க்கை பயனாக கொண்டிருந்தார். மற்ற எதுவும் அதற்கு நிகராக தோன்றவில்லை. இறைவன் திருக்கோவிலில் விளக்கு எரியாமல் நின்றால் அவர் உயிரும் உடலில் இராமல் நின்று போய்விட வேண்டும். அந்த விளக்குக்கு எண்ணெயா அவர் விட்டு எரித்தார்? தம் செல்வம் முழுவதையும் கொண்டு எரித்தார். தம் வீட்டை கொண்டு எரித்தார். தம் மதிப்பை விட்டு எரித்தார். இப்பொழுது நாணத்தை விட்டு எரிக்க முன் வந்தார். கலியனார் தம் மனைவியாரை விலை கூறினார். வாங்குபவரை காணவில்லை. நன்றாக வாழ்ந்த அவரிடம் இன்னும் மக்களுக்கு மதிப்பு இருந்து வந்தது. பிறர் செய்ய துணியாத ஒன்றை செய்ய முன்வந்த கலிய நாயனார் எண்ணம் ஈடேறவில்லை. மனைவியை விற்று பொருள் கொள்ள முடியவில்லை. ஒன்றும் வகை தெரியாமல் இறைவன் சந்நிதிக்குள் வாட்டத்தோடு நின்றார். விளக்கு உதிரத்தால் எரிவதானால் நம் உதிரத்தையே எண்ணெயாக பார்க்கலாம் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. அகலை வைத்து திரியை இட்டார். அதில் இரத்தத்தை விட எண்ணி கையில் வாழை எடுத்து தம் கழுத்தை அறியத் தொடங்கினார்.

0: அப்பொழுது அருட்கடலாகிய இறைவன் தோன்றி அவர் கையை பிடித்து நிறுத்தினான். பிறகு எம்பெருமான் நாயனாருக்கு சீரும் சிறப்புமுடைய பெருவாழ்வு அளித்து இறுதியில் பேரின்ப வாழ்வையும் கொடுத்தருளினான். போரில் புகுந்து சமர் செய்யும் வீரர்கள் தம் உயிரை மதிப்பதில்லை. அவர்கள் மன்னர்களின் ஏவலர்களாகி ஊதியம் பெற்று வாழ்பவர்கள். பகையை மன்னவரோடு போர் புரிவது தக்க காரணம் கொண்டா என்று அவர்கள் ஆராய்வதில்லை. போரின் முடிவில் வெற்றி உண்டானால் கிடைக்கும் நாட்டில் அவர்களுக்கு பங்கு கிடைக்கப் போவதில்லை, ஏதோ பரிசு கிடைக்கலாம், மாத சம்பளம் தான் நிச்சயமாக கிடைக்கும். இந்த கூலிக்காக தம் உயிரை விடவும் துணிந்து போராடுகின்றார்கள் வீரர்கள். அது மனித மன இயல்புக்கு ஒத்த செயலாக இருப்பதை காண்கின்றோம். இன்னும் இந்த நிலைதான் இருந்து வருகின்றது. தம்முடைய வாழ்க்கைக்கு பயன் இது என்று உறுதியாக நம்பி ஒரு தொண்டை செய்து வருபவர்கள் அதன் பொருட்டு தம் உயிரையும் கொடுக்க துணிவது இயல்புக்கு மாறுபாடு அன்று. போர் வீரன் தாம் பெரும் கூலிக்காக தன் உயிரை கொடுக்க முன்வருவது இயல்பானால் இது ஆயிரம் மடங்கு அதைவிட இயல்பாகும். அதனால்தான் நாயனார் தாம் மேற்கொண்ட பணிக்கு இடையூறு வந்தபொழுதும் தமக்கு உரியவனாக இருந்த அனைத்தையும் இழந்து நின்றதோடு தம் உயிரையும் இழக்க துணிந்தார். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பர்களே. கோவில் அறிவிப்புகள். இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளி மாலையும் நமது கோவிலில் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் மாரியம்மனுக்கு மாலை 6:30 மணியளவில் விசேஷ அர்ச்சனை மற்றும் தீபாராதனைகள் நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளோம். அன்பர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இறையருள் பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஒரு மகிழ்வான செய்தி அன்பர்களே, நமது கோவிலில் இருந்து அருள் பாலிக்கும் மாரியம்மனுக்கு ஒரு புதிய திருவாச்சி, அதாவது பிரபாவளியை சில அன்பர்கள் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். அது பொருட்டு நாளை காலை 10:30 மணி அளவில் கலச பூஜை, திரவிய அபிஷேகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து பகல் 12 மணி அளவில் மகா தீபாராதனையுடன் மகா பிரசாதம் வழங்கப்படும். அன்பர்களே, இது ஒரு மகிழ்வான நிகழ்வு. இந்த மகிழ்வான நிகழ்வில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இறையருள் பெறுவோம்.
1: Your language, your interests, your community on planetaudio.org.nz.
2: Wide open sea.
3: Such a green city.

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: அன்பு தமிழ் உறவுகளே, அன்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் நிறைவான வாழ்த்துக்களுடன் அன்பின் குரல் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பின் குரல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலை 8:10 மணிக்கு ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். அன்பின் குரல் உங்களின் நிகழ்ச்சி.